அடிச்சது காத்து தப்ப இருக்கிற தசையத பாத்து அது டிக்கிது ஹாட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல்ல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல போட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டா நேத்து

0: kita 107.9.
1: Kita tidak takut final authority layu jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்ற